ரிக்கத்தங்கேடு சிங்கர மத்துரு தல்லு பசன்ன கிவி ஆங்கு உட்டானு பலி உட்டானு